我的心情是很好的。这些一直在那这咋的很自然跟你很一点的很那个很一点的啊是他真我怎么来的很像是气啊你是点你很的嘛来的很他给我给爱了很的他那个一点苦的这些苦一点一点细细一点 可他个没可是可以定的。他是那个他是喊的。也可以提一些些啥还是控制他按的是的也可以控制一些控制的。他可以定的很多呢对那看你很多很多的这样的可他个没的还可以看他个没的他我给他问了。可能在那看这地来的人在那他。你那里也从这个你很多可以。他是不是个智能的呢这个进去这个地他这个地他这样的可。 他这女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人家他是女人
sile etiki la kai tsara thali diketsen ya zanda ekende ne kit tile za thari yes edi tan yutan thada teki wo khuni se khad na saga sa le tie tinali na dera thasi inta ke li ke da ne khani kha tha de tsani go int kunta ho la nda de la tla di kai ine ke ka ye ine go go handa ye thade ja in ze a tene te kwa ye tsin handa ye kone ke in le ke sa da tsa go la tene ye tsa ke ta na ja da li di si le si la de ke te si wi si ke ta ne le te si wi si le ke na te ke ti na te ke ti a ta he la da ha ne ke sin se ka de na sa le ka ta ta si wa wa ga de ho da So get down, it's a dilan, it's a genuine, kita gwul khana keda nda te yingwan ikhi te yingwa se ki lidila nda yed kya ko lidila khonde dine ikhi kita gwiti kita gwene ta lidin le na kwe khani le ndine inda yetsa nda na tshe tshe le tshe na ko se hlo.